நேரம் 6:24 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசையில் அடுத்து பி. சுசிலா குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: தொடர்வது மாநிலச் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில்

0: ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிம வள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும், அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெருநாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டணம் முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என

0: சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளைநிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாபத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இயம் ஆகாஷவாணி சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாசக சுரேஷ் சந்த் சர்மா. அத வார்த்தாஹ. प्रधानमंत्री श्री नरेन्द्र मोदी गतरात्रौ गोथिनबर्ग इत्यत्र स्वीय स्वीडिश समकक्षेण उल्फ क्रिस्टर्सन इत्यमुना साकं संवादं विहितवान्. श्री मोदी द्विदिवसीय स्वीडन यात्रांतर्गतं गतदिने गोथिनबर्ग इत्यत्र संप्राप्तवान्. भारत स्वीडन देशयोः संबंधेषु मोदिनः असाधारण योगदानाय दूरदर्शी नेतृत्व सम्माने च प्रधानमंत्री श्री मोदी रॉयल ऑर्डर ऑफ द पोलर स्टार डिग्री कमांडर ग्रेड क्रॉस इत्यनेन सम्मानेन सभाजितवान्. प्रधानमंत्री मोदी सह प्रतिनिधि मंडल स्तरीय वार्तांतर्गतम उभौ नेतारो भारत स्वीडन संबंधानां समेषां पदक्षेपाणां समीक्षामपि कृतवन्तौ. उभौ नेतारो व्यापार निवेश प्रविधि नवाचार हरित परिवर्तनम अंतरिक्ष रक्षा अनुसंधानम समेत्य नैकेषु विषयेषु चर्चितवन्तौ. स्वीय संबोधने श्री मोदी आतंकवादम आलोचयन नैकेषु विषयेषु विस्तृतेण वक्तव्यं प्रकटितवान्. आतंकवादम विरुद्ध संघर्षे स्वीडिश प्रधानमन्त्रिणः समर्थना

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வதர்பன், 10:20

0: வேர்ல்யூஸ். இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆந்திர மகாபாரதம் பீஷ்ம பருவம், உரை வழங்குபவர் வங்கள காசிநாத சாஸ்திரி அவர்கள், பகுதி 1 இடம்பெறும். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசை, கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு, வி ரவி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரையிசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். நூலகம் அறிவை விதைக்கும் நிலம் கலந்துரையாடலில் பங்கேற்பவர்கள் ஆர் விவேக், கே மணிமொழி, ஜே பாரதி. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 பப்ளிக் ஸ்பீக். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம். இதுவரை FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
2: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி இம்மாதம் 19 தேதி
1: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3 மணிக்கு
2: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் கைச்சிலம்பு பாடல்கள் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இம்மாதம் 19 தேதி
1: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை.
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது ஒரு விதை கிராமத்தை உருவாக்கி அது குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன் மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூடியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீஷன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாயிரத்து 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும், மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்கு வங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின்போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார்.

0: தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3-5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு V.D. சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 7:25. 100.1 MHz FM கோல்டில் இப்போது ரசிக்கலாம் தேவன் ஏகாம்பரம் சுஜாதா மோகன் பாடிய பாடலை. மே மாதம் ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து

90.1 MHz FM Goldil 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முதலில் மிருதன் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

0: Cena.
1: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கும் பாடலை பாடியவர்கள் ஹரிச்சரண், வந்தனா ஸ்ரீனிவாசன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தொடரி. பாடல் ஒலிக்கும் நேரம் 8:44:55.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்.
1: எண்ணெய் வித்து பயிர்ல பொட்டாஸ் பாக்டீரியா போடும் போது கண்டிப்பா பயிர் வந்து வாளிப்பாகவும் மணிகள் ரொம்ப திரட்சியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அடுத்தது வந்து சல்பர் சாலிபிளைசிங் பாக்டீரியா. சல்பர் தான் இந்த எண்ணெயோட அளவை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு.
0: எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 8:50:45. 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஜிதின்ராஜ் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடலை கேட்கலாம். ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேர்கள் கேட்டு ரசித்தது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானம். மீண்டும் இணையலாம் இனிய திரை இசை பாடல்களுடன் சுகமான ராகங்களில் காலை 10:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷவாணி நேரம் 9 மணி. அரங்கிசை. ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சே. இன்றைய நிகழ்ச்சியில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனைகள் இடம்பெறும். முதலில் ராகவேந்திர குரும் எனத் தொடங்கும் கீர்த்தனை, தர்பார் ராகம், கண்ட திரிபுட தாளம்.

நேரம் 9:13 ஆகாஷவாணி. இன்றைய அரங்கிசையில் ரமாரவி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கலிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மூர்சி. இன்றைய நிகழ்ச்சியில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்து மரச்சிதி வேமோ, பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

அடுத்து பிரணதார்த்தி ஹரமஹம் பஜே செஞ்சுருட்டி ராகம் கண்ட திரிபுட தாளம்.

இதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. இனி சித்ரா குழுவினருடன் பாடிய பாடல் ஒலிப்பது நண்பர்கள் திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:41.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

திரைப்பலி ஒன்றிமைக்காக செஃபம் கோல்டு வழங்கும் திரைகானம் 11:30 வரை. முதலில் பசங்க திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயர்.

0: போயிடுமே.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்,
2: எண்ணெய் வித்து பயிர்ல பொட்டாஸ் பாக்டீரியா போடும்போது கண்டிப்பா பயிர் வந்து வாளிப்பாகவும் மணிகள் ரொம்ப திரட்சியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அடுத்தது வந்து சல்பர் சாலிபிளைசிங் பாக்டீரியா. சல்பர் தான் அந்த எண்ணெயோட அளவு அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு.
1: எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 11:17:30. 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து மாசிலா மணி திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் ஷான்.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக ஒலிக்கும் பாடலின் படம் அங்காடித்தரு. பாடலை பாடியவர்கள் நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல், ஹரிச்சரன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12:48. ஆகாஷ்வாணி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரலமுதம் கேட்கலாம்.

0: செயல்முறை தெரியாத பேதை ஒருவன் ஒரு செயலை செய்ய முற்பட்டால் அந்த செயலை கெடுப்பதோடு மட்டுமில்லாமல் பழியை பிறர் மேலும் புனைந்து சுமத்தி விடுவான். குறள் எண் 836 அதிகாரம் பேதைமை.
1: பொய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொளின்.
0: செயல்முறை தெரியாத பேதை ஒருவன் ஒரு செயலை செய்ய முற்பட்டால் அந்த செயலை கெடுப்பதோடு மட்டுமில்லாமல் பழியை பிறர் மேலும் புனைந்து சுமத்தி விடுவான். குறள் எண் 836 அதிகாரம் பேதைமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேயர்கள் இணைந்திருக்கும் எஃப்எம் கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். நூலகம் அறிவை விதைக்கும் நிலம். கலந்துரையாடலில் பங்கேற்பவர்கள் ஆர் விவேக், கே மணிமொழி, ஜே பாரதி. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 பப்ளிக் ஸ்பீக். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் வீர திருமகன் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப, தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடல் ஆரம்பிக்கும் போது அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது என்னுடைய தனிமையில, என்னுடைய வருத்தத்துல. நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல, ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.

நேரம் 12:17. 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் இனி திருடாதே திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: திரைக்கனத்தில் தொடரும் பாடலை பாடியவர் பி. சுஷீலா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தில்லானா மோகனாம்பாள்.
1: தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரகடு தரக

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம் தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில்முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லேன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.

0: வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான்வாங் கியாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%-லிருந்து 40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2,050 ரூபாயிலிருந்து 8,500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41 குரூப் பி பணியிடங்களுக்கு 44 குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் CISF துணைத் தலைவர் விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1 கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 4 கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாயும் காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபோரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான் கிங் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜுவான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட்கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 12:50.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நூறு புள்ளி ஒன்று மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் மெல்லிசை கேட்கலாம். மெல்லிசையின் தொடக்கமாக மருதகாசி இயற்றிய பாடலை பாடியவர்கள் டி கே எஸ் கலைவாணன், தேவி. பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

அடுத்து எம் அசோக் இசையமைப்பில் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் இயற்றிய பாடலை பாடியவர்கள் டி எல் மகராஜன், எம் அமிர்தா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்ட் வழங்கும் இசை மலர். ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீ மகா கணபதிம் பஜேகம், ஜெயசாம்ராஜ உடையார் சாகித்யம், அட்டானாராகம், ஆதிதாளம்.

இதுவரை இசைமலரில் ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு கேட்டோம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: வாழ்வையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 2:45:15. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட். தொடர்ந்து பவர் பாண்டி படத்திற்காக ஷான் ரால்டன் பாடியிருக்கும் பாடல்.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் குடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக காற்று வெளியீடை படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் திப்பு நிகிதா காந்தி பாடியிருக்கும் பாடல்.

0: கட்டணா ஸ்வயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: தேநீர் நேரத்தில் ராஜாதிராஜா திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி வி ரவி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் தேவ தேவ கலையாமி என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி. ராகம் மாயா மாளவ கவுளை, ரூபக தாளம்

அடுத்து கமலாம்பாம் சம்ரக்ஷதுமாம் ஆனந்த பைரவி ராகம் மிஸ்ரஜாபு தாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ராஜு வெடல என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: क्रोध रहते हुए ईरान को नई चेतावनी जारी की है। केंद्रीय अन्वेषण ब्यूरो सीबीआई ने अब तक दिल्ली, जयपुर, गुरुग्राम, नासिक, पुणे, लातूर और अहिल्यानगर में नीट परीक्षा पेपर लीक मामले में 10 आरोपियों को गिरफ्तार किया है। पिछले 24 घंटों में सीबीआई ने 5 जगहों पर तलाश अभियान में कई आपत्तिजनक दस्तावेज, लैपटॉप और मोबाइल फोन जब्त किए। अब तक की जांच में परीक्षा से जारी हुए रसायन विज्ञान और जीव विज्ञान के प्रश्न पत्रों के वास्तविक स्रोत का पता चला है। प्रश्न पत्र लीक होने के आरोपों के बाद परीक्षा रद्द कर दी गई थी। पश्चिम बंगाल सरकार ने संस्थागत भ्रष्टाचार और महिलाओं के खिलाफ अत्याचारों की जांच के लिए 2 जांच आयोगों का गठन किया है। संस्थागत भ्रष्टाचार की जांच करने वाले आयोग की अध्यक्षता कलकत्ता उच्च न्यायालय के सेवानिवृत्त न्यायाधीश बिस्वजीत बसु करेंगे। पूर्व सरकार के दौरान महिलाओं के खिलाफ अत्याचारों की जांच करने वाले आयोग की अध्यक्षता कलकत्ता उच्च न्यायालय की सेवानिवृत्त न्यायाधीश समाप्ति चटर्जी करेंगी। मुख्यमंत्री शुभेंदु अधिकारी ने बताया कि दोनों आयोग 1 जून से काम शुरू करेंगे। आईपीएल क्रिकेट में आज शाम 7:30 बजे चेन्नई में चेन्नई सुपर किंग्स का सामना सनराइजर्स हैदराबाद से होगा। अंक तालिका में तीसरे स्थान पर मौजूद हैदराबाद जीत दर्ज कर प्लेऑफ के और करीब आना चाहेगा, जबकि चेन्नई की नजर शीर्ष 4 में प्रवेश करने की होगी। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: नेरम மாலை 6:05 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலைவரிசை. இந்த அலைவரிசையில் இனி வரையறுக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் நூலகம் அறிவை விதைக்கும் நிலம் கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் ஆர் விவேக், கே மணிமொழி, ஜே பாரதி. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை காணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரை காணம். இதே அலைவரிசையில் இனி நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக நள்ளிரவுக்கு பின் 12:10 முதல் காலை 5:54 வரை தரைவழி ஒலிபரப்பு இராது. இந்நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் இக்பால் பானோ அவர்களின் கசல், தொடர்ந்து பண்டிட் குமார் கந்தர்வா அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், வேதாரண்யம் பி வேதமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை இடம்பெறும். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆத்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 8:30 திரை காணம். காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம், 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சித்திர சங்கீதம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை காணம், 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் அபிராம ஜி போர்டு அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், திருச்சூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். பகல் 2:30 முதல் 4:00 வரை திரை காணம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை எஸ் பவனேத்ரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பிரசன்ன கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம். மாலை 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் நவீன இந்தியாவின் தந்தை ராஜாராம் மோகன் ராய், உரை வழங்குபவர் ஏ சம்யுக்தா, சங்கீதம் சந்தோஷம், கே ஹரிஷ் பாபு வழங்கும் நாகஸ்வர இசை, நீதி கதைகள் சொல்பவர் ஜி டி பத்மேஷ், இயற்கையை காப்போம் எதிர்காலத்தை பாதுகாப்போம் ஏ திரிநேத்ரா வழங்கும் உரை ஆகியன. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை காணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மன்தன், 10:10

0: வணக்கத்துக்கு விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ் நிகழ்ச்சிகள். டெல்லி அஞ்சல். 10:30 மேற்கத்திய இசை. 11:10 திரை காணம். இதுவரை எமது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
2: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
1: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
2: V.S. சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
3: கைச்சிலம்பு பாடல்கள்
2: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
1: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
2: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
1: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
3: இனி திரை இசை. இட்லி கடை படத்திற்காக தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடியிருக்கும் பாடல்.

இன்றைய இளைய பாரதத்தில் நூலகம் அறிவை விதைக்கும் நிலம் குறித்த கலந்துரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர்கள் ஆர். விவேக், கே. மணிமொழி, ஜே. பாரதி.

0: அன்பான வானொலி நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். நமது வானொலி நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பான அமர்வில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய கலந்துரையாடலின் தலைப்பு நூலகம் அறிவை விதைக்கும் நிலம்.
1: வணக்கம் நேயர்களே, நான் பாரதி. நூலகம் அறிவை விதைக்கும் நிலம் என்பது வெறும் தலைப்பல்ல, அது ஒரு சமூகத்தின் பரிணாம வளர்ச்சி. ஒரு விவசாயி எப்படி தன் நிலத்தில் உழைக்கின்றானோ அப்படி ஒரு மாணவன் நூலகத்தில் உழைக்க வேண்டும்.
2: வணக்கம் நேயர்களே, நான் மணிமொழி. ஒரு நாட்டின், ஒரு சமூகத்தின் அறிவு வளர்ச்சிக்கு நூலகங்கள் எவ்வளவு தூரம் அவசியமாகின்றன? வெறும் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட ஓர் அறைதானா நூலகம், அல்லது அதற்கு அப்பால் மனித மனங்களை மாற்றும் ஒரு மாபெரும் சக்தியா? இதை பற்றி கலந்துரையாட வந்துள்ளோம்.
0: ஆம், இதை பற்றி கலந்துரையாட சென்னை பல்கலைக்கழக மாணவர்களான முனைவர் பட்ட ஆய்வாளரான நானும், முதுகலை தமிழ் மாணவியரான மணிமொழி மற்றும் பாரதி ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் இணைகின்றோம். நூலகம் அறிவை விதைக்கும் நிலம் என்ற இந்த தலைப்பு உங்கள் இருவருக்குள்ளும் என்ன மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்துகிறது?
2: அண்ணா, இன்றைய சூழலில் மிகவும் பொருத்தமான தலைப்பு இது. ஒரு விதை முளைக்க நல்ல நிலமும் நீரும் சூரிய ஒளியும் தேவை. அதே போல ஒரு மனிதனின் சிந்தனை முதிர்ச்சி பெறவும் அறிவு வளரவும் நூலகங்கள் தான் சிறந்த நிலம். நூலகங்கள் என்பவை வெறும் கட்டடம் அல்ல, அவை தலைமுறை தலைமுறையாக மனித இனம் சேர்த்து வைத்த அறிவின் கருவூலங்கள். ஒரு சமூகத்தின் நாகரீகத்தை அறிய வேண்டுமானால் அங்குள்ள நூலகங்களை பார்த்தாலே போதும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நூலகங்கள் அறிவை விதைக்கும் களங்களாக விளங்குகின்றன.
0: புத்தகத்திற்கு ஏன் நூல் என்று பெயர் வைத்தார்கள் என்பது பற்றி தெரியுமா உங்கள் இருவருக்கும்?
1: காரணத்தை நீங்களே கூறுங்கள்.
0: கிழிந்த ஆடையை தைப்பதற்கு ஒரு நூல் தேவைப்படும். அதுபோல நமது மனித மனங்களில் உள்ள விரிசல்களை தைப்பதற்கு ஒரு நூல் தேவைப்படும் அல்லவா? அந்த நூல்தான் புத்தகங்களாக செயல்படுகின்றன. அதற்காகத்தான் புத்தகத்திற்கு நூல் என்று பெயர். நூல் என்றால் நுவழுதல், அதாவது தைத்தல் என்று பொருள்படும். எனவே நமது மனித மனங்களை ஒருநிலைப்படுத்தவும் சமநிலைப்படுத்தவும் அறிவார்ந்த சமூகத்தை விளக்குவதற்கு பயன்படுவது நூல். எனவே அதற்கு நூல் என பெயரிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் இணையம் மூலமாகவே எல்லாவற்றையும் படித்துவிட முடிகிறது. அப்படி இருக்கும்போது நூலகம் என்ற அமைப்பு இன்னும் அவசியம்தானா? உங்கள் பார்வையில் என்ன?

0: நல்ல கேள்வி. என்ன, இணையம் நமக்கு தகவல்களை தான் தருகிறது, ஆனால் நூலகங்கள் தான் நமக்கு அறிவையும் அனுபவத்தையும் தருகின்றன. இணையத்தில் தேடும்போது நம் கவனம் சிதற வாய்ப்பு உண்டு, ஆனால் ஒரு நூலகத்தின் அமைதியான சூழல், புத்தகங்களின் வாசனை நம்மை ஆழமாக வாசிப்புக்கு அழைத்துச் செல்லும். எனவே தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் நூலகங்களின் தேவை ஒருபோதும் குறையாது அண்ணா.
1: அருமையான கருத்து. சரி, வாசிப்பு பழக்கம் குறைந்து வருகிறது என்று பொதுவாக பேசப்படுகிறது, இது குறித்து உங்கள் கருத்து என்ன?
0: மாணவர்களிடம் பிடித்த ஹீரோ யார் என்று கேட்டா அஜித் என்று சொல்வாங்க. குழந்தைகளை கேட்டா அவெஞ்சர்ஸ், ஸ்பைடர் மேன் சொல்றாங்க. ஒரு புத்தகத்தை படித்து அந்த கதாபாத்திரத்தை யாராவது சொல்றோமா? கதாபாத்திரத்தின் கருவை உள்வாங்கி நடைமுறைப்படுத்துறாங்களா?
1: உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை என்று சொல்கிறார்கள். இப்போ செல்போனுக்கு அடிமையா நிறைய மாணவர்கள் ஆயிட்டு இருக்காங்க. அவர்களிடத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு சிறந்த நண்பர் யார் என்றால், புதிய புத்தகத்தை வாசிக்கும் பொழுது புதிய நண்பன் ஒருவனை சந்திக்கிறோம், அதை மீண்டும் வாசிக்கும் போது நீண்டகால நண்பனை சந்திக்கிறோம். ஒரு புத்தகம்தான் ஒரு சிறந்த நண்பனாக இருக்க முடியும். எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறைச்சாலையில் புத்தக வாசிப்பு மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்று நெல்சன் மண்டேலா வேண்டிக் கொண்டாராம். அப்படி புத்தகங்களை அன்று பலர் நேசித்திருக்கிறார்கள்.
0: அதுவும் சரிதானே. இன்றைய மாணவர்கள் சீரியலையும் ஊடகங்களையும் தங்களுடைய ஆர்வத்தை செலுத்துவதனால் தான் சமூகம் இப்படி மாறிட்டு போகுது, வாசிப்பு திறனும் தேயுது. இது பத்தி என்ன கருத்து மணி?
2: முழுமையான படிப்பை மறந்த மாணவர்களுக்கு பாரதியார் பாடல் தான் நினைவு வருதுமா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அதை விட புண்ணியம் ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார் பாரதியார். அந்த எழுத்தறிவை வளர்க்கும் கருவூலமே நூலகம்தானே.
1: பாரதிதாசன் கூட படிக்கணும்னு பக்குவமா சொல்றாரே. நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையிற்படி கடும்பகல்படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி. பாரதிதாசன் தனது பாடலில் நூலைப்படி என்று விரும்பமாக சொல்லவில்லை. குறிப்பாக சங்க தமிழ் நூலை குறிப்பிட்டு சொல்வது குறிப்பிடத்தக்கது. அதையும் முறைப்படி பொருள் விளங்கும்படி படிக்க சொல்கிறார். தொல்காப்பியம் தொடங்கி சங்க கவிதைகள், சங்க மருவிய காலத்து காப்பியங்கள் வரையான நூல்களை கைகாட்டுகிறார்.
2: ஆமா அண்ணா, நூலகம் பத்தி பார்க்கும் பொழுது நம்ம சங்க இலக்கியங்கள் ஏதாவது குறிப்பு இருக்கா?
0: இருக்கு மணி, நல்ல கேள்விதான். சங்க காலத்துல நூலகம்ன்ற சொல் நேரடியா இல்லைனாலும் ஏடு வைக்கும் சாலை அல்லது நூலகம் என்ற பொருள் தரும் குறிப்புகள் இருந்தன. மதுரை காஞ்சியில் புலன் அழுக்கற்ற அந்தணர்கள் கூடி விவாதிக்கும் இடங்கள் பற்றியும், புத்தகங்களை முறையாக பாதுகாத்த முறை பற்றியும் செய்திகள் இருக்கு. என்ன கருத்து இருக்கு?
1: ஆமா பாரதி, அந்த காலத்துல நூலகத்தை சரஸ்வதி பண்டாரம் அப்படின்னு அழைச்சாங்கன்னு கல்வெட்டுகள் சொல்லுது. அதாவது அறிவு செல்வம் சேமித்து வைக்கப்பட்ட இடம்னு அர்த்தம்ல.
0: சூப்பர்ண்ணா. சரி, மேலை நாட்டு அறிஞர்கள் நூலகத்தை பத்தி என்ன சொல்றாங்க?
1: மேலை நாட்டு அறிஞர்கள், சிசரோன் ஒருத்தர், உன்னிடம் ஒரு தோட்டமும் ஒரு நூலகமும் இருந்தால் உனக்கு தேவையான அனைத்தும் கிடைத்து விட்டது என்று அர்த்தம் என்கிறார். அதாவது நூலகத்தை ஒரு சொர்க்கமாகவே தன் பார்வையில் அவர் பார்க்கின்றார்.
2: அதே போல நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றார் தெரியுமாண்ணா? உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நூலகம் எங்கே இருக்கிறது என்பதுதான் என்கிறார். தகவலை விட அதை தேடும் தேடலே முக்கியம் என்பது அவர் கருத்து.
1: அதே போல ஜார்ஜ் லூயிஸ் போர்ஜஸ் என்பவர், நான் எப்போதும் சொர்க்கத்தை ஒரு வகை நூலகமாகவே கற்பனை செய்கிறேன் என்கிறார்.
0: வாவ்ன, சொர்க்கத்தையே நூலகமா பார்த்திருக்காங்கன்னா பாருங்களேன்.
2: சரி, வாசிப்பு பழக்கம் குறைகிறது என்பதை விட வாசிப்பின் வடிவம் மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றும் கூட கிராமப்புற நூலகங்கள் முதல் பெருநகர நூலகங்கள் வரை வாசகர்கள் வந்து படித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரிதானேனா? பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நூலகங்கள் ஒரு வரப்பிரசாதம். ஒரு மாணவன் தன் பாட புத்தகத்தை தாண்டி பொது அறிவு, அறிவியல், வரலாறு போன்ற நூல்களை வாசிக்கும் போது அவனது சிந்தனை விசாலம் அடைகிறது. நூலகங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு மட்டுமல்லாமல் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் ஒன்றிணைக்கும் சமூக மையங்களாக அவை செயல்படுகின்றன.

0: தானேனா?
1: ஆமாம் மணிமொழி, சமூக மையங்கள் என்று நீங்கள் குறிப்பிடுவது மிகச் சரியானது. நூலகங்கள் மக்களிடையே பாகுபாடின்றி அறிவை வழங்கும் சமத்துவ பள்ளிகள் என்றால் அது மிகையல்ல. சரி, நூலகங்களில் பல வகை உண்டு அல்லவா? பொது நூலகங்கள், பள்ளி நூலகங்கள், பல்கலைக்கழக நூலகங்கள் என. பாரதி, இதில் இளைய சமுதாயம் எத்தகைய நூல்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்?
2: இன்று இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறார்கள். அதற்கு நூலகங்கள் இன்றியமையாதவை. பலதரப்பட்ட புத்தகங்கள், குறிப்பேடுகள் ஒரு சேர கிடைக்குமிடம் நூலகம் மட்டும்தான். ஆனால் நவீன நூலகங்கள் இப்போது கணினி வசதி, மின் நூலகங்கள் என தங்களை மாற்றி அமைத்து கொண்டுள்ளன. இளைஞர்கள் தங்களின் டிஜிட்டல் திறன்களையும் புத்தக வாசிப்பையும் இணைத்து நூலகங்களை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வளர்ச்சியையும் அடைய முடியும் என்று சொல்கிறார்கள். அது எப்படி மணி?
0: எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் அண்ணா பதில் சொல்லணும். நூலகம் எவ்வாறு ஏழைகளின் பல்கலைக்கழகமாக திகழ்கிறதுனா?
1: மணிமொழி, எல்லோராலும் காசு கொடுத்து புத்தகங்களை வாங்கிவிட முடியுமா? முடியாதல்லவா? ஆனால் நூலகம் அந்த தடையை உடைக்கிறது. அறிஞர் அண்ணா சொன்னார், ஏழைகளின் பல்கலைக்கழகம் நூலகம் என்று. நூலகம் என்பது ஒரு பொது உடைமை நிலமாக காணப்படுகிறது. இங்கே எல்லோரும் சமமாக கருதப்படுகிறார்கள்.
0: புரிகிறது அண்ணா. இன்றைய காலகட்டத்தில் நூலகங்களை நோக்கி மக்களை, குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளையும் ஈர்க்க என்னென்ன புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: மிகவும் முக்கியமான கேள்வி மணி. நூலகங்களை வெறும் வாசிப்பு இடமாக மட்டும் பார்க்காமல் பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் நடைபெறும் இடமாக மாற்ற வேண்டும் மணி. குழந்தைகளுக்கான வாசிப்பு நேரம், வார இறுதி நாட்களில் குழந்தைகளுக்கான கதை சொல்லும் நிகழ்வுகளை நடத்தலாம். பயிற்சி பட்டறைகள், எழுத்து பயிற்சி, ஓவிய பயிற்சி போன்றவற்றை நூலக வளாகத்தில் ஏற்பாடு செய்யலாம். மகளிர் மன்றங்கள், பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு வகுப்புகள் மற்றும் புத்தக அறிமுக கூட்டங்களை நடத்தலாம். இத்தகைய செயல்பாடுகள் நூலகங்களை ஒரு துடிப்பான சமூக கூடமாக மாற்றுமே.
1: பாரதி, தொழில்நுட்பத்தின் உதவியோடு நூலகங்களை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள்? சரி மணிமொழி, உங்களுடைய கருத்து?
0: அண்ணா, ஒரு நாட்டின் உண்மையான சொத்து அதன் தொழிற்சாலைகள் அல்ல, அங்குள்ள மக்களின் அறிவுத்திறன்தான். அந்த அறிவை செதுக்கும் பட்டறையாக நூலகம் செயல்படுகிறது. ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்பது உலக புகழ்பெற்ற கூற்று. புத்தகத்தை புரட்டு, உந்தன் புத்தியை தீட்டி திரட்டு, வெற்றி உன்னை தேடி வரும், விவேகம் உன்னில் கூடி வரும்.
2: ஆஹா, நன்றாக சொன்னாய். அதே போல் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது நூலகங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லலாம். மின் நூலக செயலி, வாசகர்கள் வீட்டிலிருந்தபடியே நூல்களை படிக்கவும் ஆடியோ புத்தகங்களை கேட்கவும் வழிவகை செய்யலாம். தானியங்கு புத்தக விநியோகம், இது பெரிய நூலகங்கள் வாசகர்கள் எளிதாக புத்தகங்களை படிக்க உதவும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். அதே சமயம் சமூக வலைதளங்கள், நூலகத்தின் புதிய வரவுகள், வாசகர் வட்ட கருத்துக்களை சமூக வலைதளங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ளலாம்.
1: சரிதான், கூகுளில் தேடினா 10,000 தகவல் வரும், ஆனால் நூலகத்தில் தேடினா சரியான ஒரு தகவல் வரும். கூகுள்ன்றது ஒரு பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் கடை மாதிரி, ஆனால் நூலகம்ங்கிறது வீட்டில் அம்மா சமைச்ச சத்தான சாப்பாடு மாதிரி. இன்றைய கூகுள் யுகத்தில் நூலகம் தேவையா? தகவல்கள் விரல் நுனியில் இருக்கிறதே பாரதி.
2: சரிதானே, ஆனால் நூலகம் என்பது வெறும் புத்தகங்களை அடுக்கி வைக்கும் இடம் மட்டும் இல்லை. அது மனித குலத்தின் அறிவை வளர்க்கும், அனுபவத்தை வளர்க்கும், நாகரிகத்தை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து அறிவு கருவூலமாக திகழும். நூலகங்கள் அறிவின் சாரலங்கள் என்று கூறுவதற்கேற்ற அவை அறியாமையை என்னும் இருளை அகற்றி அறிவு என்னும் ஒளியை பாய்ச்சுகின்றன.
0: என்னை பொறுத்த வரைக்கும் நூலகம் என்பது கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால அறிவை இணைக்கும் பாலமாக செயல்படுது அண்ணா. ஒரு நூலகத்திற்குள் நுழைந்தால் உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், கவிஞர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் தத்துவ ஞானிகளின் கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு கல்வியாளர்களின் வாசிப்பு தாக்கத்தை தீர்ப்பதுடன் புதிய சிந்தனைகளை தூண்டுகிறது. குறிப்பிடுவது போல நூலகங்கள் கற்றலை ஊக்குவிக்கின்றன மற்றும் சமமான கல்வி வாய்ப்புகளை அனைவருக்கும் வழங்குகின்றன.
1: சரிதான், பள்ளி கல்லூரி மாணவர்கள் என்னை போன்ற ஆராய்ச்சியாளர்களுக்கு வரை அனைவருக்கும் நூலகம் ஒரு மிகச்சிறந்த களம். பாடப்புத்தகங்களை தாண்டி கூடுதல் தகவல்களை பெறவும் ஆழ்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் நூலகங்கள் உதவுகின்றன. சுட்டி காட்டுவது போல சங்க இலக்கியங்கள் முதல் நவீன ஆய்விதழ்கள் வரை அனைத்தையும் மின் நூலகங்கள் மூலமாகவும்

0: அணுக முடியும்.
1: நூலகங்கள் பழங்கால ஓலைச்சுவடிகள், அரிய புத்தகங்கள் மற்றும் ஆவணங்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. ஒரு சமூகத்தின் வரலாறு, பண்பாடு மற்றும் கலை நூலகங்களின் அலமாரிகளில் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆவணங்கள் மனித நாகரிகத்தின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள மிகவும் அவசியமானவையாக திகழ்கிறது.
2: அதுவும் சரிதான். ஆனா இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் நூலகங்கள் வெறும் அச்சு புத்தகங்களுடன் நின்று விடுவதில்லை. மின் நூலகங்கள் மற்றும் கணினி மயமாக்கப்பட்ட நூலகங்கள் தகவல்களை நொடி பொழுதில் பெற வழிவகை செய்கின்றன. மின் நூலகங்கள் இணைய தரவு தளங்கள் மற்றும் பல்லுடக ஆவணங்கள் மூலம் ஒரு அறிவு களஞ்சியத்தை நம் விரல் நுனியில் வைத்துள்ளோம். குறிப்பிடுவது போல, நவீன நூலகங்கள் இணைய வசதி மற்றும் டிஜிட்டல் சாதனங்களை வழங்கி கற்றல் அனுபவத்தை மேம்படுத்துகின்றன. நூலகங்கள் அறிவை பரப்புவதுடன் சமூக மாற்றத்திற்கும் வித்திடுகின்றன. பின்தங்கிய சமூகத்தினர் மற்றும் கல்வி அறிவு குறைந்தவர்கள் நூலகங்கள் மூலம் தங்களை மேம்படுத்திக் கொள்கின்றன. வாசிப்பு பழக்கம் ஒரு தனி மனிதனை சிறந்த குடிமகனாக மாற்றுவதுடன் சமூகத்தில் அமைதியையும் அறிவார்ந்த விவாதங்களையும் தூண்டுகிறது.
0: அப்படிதானா பாரதி? பள்ளி கல்வி முடிவடைந்தாலும் கற்றல் முடிவதில்லை அல்லவா? நூலகங்கள் அனைத்து வயதினருக்கும் எந்த நேரத்திலும் புதிய விஷயங்களை கற்கவும் அறிவை வளர்த்து கொள்ளவும் ஒரு இடமாக செயல்படுகின்றன. இது மனிதனின் அறிவு தேடலை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. நூலகத்தின் அமைதியான சூழல் சிந்தனையை ஒருமுகப்படுத்த உதவுகிறது. ஒரு நல்ல புத்தகம் ஒரு சிறந்த சிந்தனையை தூண்டி படைப்பாற்றலை வெளிக்கொணர கொண்டு வர முடியும். நூலகங்கள் புதிய யோசனைகளை உருவாக்குவதற்கும் ஆக்கப்பூர்வமான பணிகளை தொடங்குவதற்கும் உத்வேகமாக அமைகின்றன.
1: அதனால் தான் அண்ணா, நூலகம் ஒரு நிலம் என்றால் புத்தகங்கள் அதில் விளைந்த பயிர்கள் என்று சொல்லப்படுகிறது. அறிவை விதைக்கும் இந்த நிலத்தில் நாம் வாசிக்கும் ஒவ்வொரு புத்தகமும் நம் அறிவை மென்மேலும் செழுமைப்படுத்துகிறது. குறிப்பிடுவது போல, நூலகங்கள் கல்வி கற்கும் மற்றும் தகவல்களை பெறும் சிறந்த இடங்களேதான்.
2: சரிதான் மணி. நூலகங்கள் நாம் பாதுகாத்து முறையாக பயன்படுத்த வேண்டும். புத்தகங்களை கையாளுதல், அமைதியை காத்தல் மற்றும் நூலக விதிகளை பின்பற்றுதல் அவசியம். அது மட்டுமல்லாமல், நூலகம் அறிவை விதைக்கும் நிலம். அது மனித மூளைக்கு தேவையான ஞானத்தையும் சிந்தனை திறனையும் வழங்குகிறது. நாமெல்லாம் நூல் பல கற்க வேண்டும், நூலகங்களை நாட வேண்டும், அதன் மூலம் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
0: யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு என்று வள்ளுவரின் வரிகளுக்கு ஏற்ப, கற்றல் என்பது இறப்பு வரை தொடர வேண்டிய ஒரு பயணம். அந்த பயணத்தின் உன்னதமான தங்குமிடமே நூலகம். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அங்குள்ள தொழிற்சாலைகளை வைத்து அளவிடப்படுவதில்லை, அங்குள்ள நூலகங்களை வைத்தே அளவிடப்படுகிறது. அறிவை விதைத்து ஞானத்தை அறுவடை செய்யும் ஒரு புனிதமான நிலமாக நூலகம் திகழ்கிறது. நூலகம் என்பது அறிவின் சாளரம். உலகம் முழுவதும் சிதறி கிடக்கும் அறிஞர்களின் சிந்தனைகளை ஒரே இடத்தில் குவித்து வைத்திருக்கும் இடமே நூலகம். நூலினை படி உன் நுண்ணறிவை வளர்த்திடு என்ற பாவேந்தர் பாரதிதாசின் வரிகள் இங்கு நினைவு கூறுகின்றன. நூலகத்தின் அவசியத்தை பறைசாற்றுகின்றன. புத்தகங்கள் பேசாத மனிதர்கள், ஆனால் அவை மனிதர்களோடு பேசும் மௌன மொழிகள்.
2: பாரதிதாசன் மட்டும் சொல்லலன, பாரதியும் சொல்லியிருக்காரு, நூலகத்தில் உள்ள பல்துறை நூல்கள் மனிதன் மூளைக்கு வேலை கொடுத்து புதிய சிந்தனை தூண்டுகின்றன. அதுவும் சரிதான். ஆனா பழங்கால இலக்கியங்கள் மூலம் நம் முன்னோர்கள் பண்பாட்டை அறிய உதவும் களமாக இது உள்ளது. அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார், வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அமைய வேண்டும் என்று அண்ணாவோட கனவு. இப்படி அம்பேத்கர் ஒரு கனவு சொல்லியிருக்கார், 1000 கோயில்களை கட்டுவதை விட ஒரு நூலகத்தை கட்டுவது சிறந்தது என்று சொல்லியிருக்கார். இதனோட கருத்து என்ன மணி?
1: நீங்க சொல்வது போலவே பாரதியார் சொல்லியிருக்கார், தேடிச்சோர் நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று வாழாமல் இருக்க புத்தகங்கள் வழிகாட்டும் என்று மகாகவி பாரதியார் சொல்றார்.
0: நூலகத்தின் வகைகள் அறிவை விளைக்கும் இந்த நிலம் பல வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனலாம். பொது நூலகங்கள், இவை பாமர மக்களுக்கும் பயன்படுத்தும் வகையில் அரசாங்கத்தால் நடத்தப்படுபவை. கல்வி நிறுவன நூலகங்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருப்பவை. ஆராய்ச்சி நூலகங்கள், குறிப்பிட்ட ஒரு துறையில் ஆழமான தேடலில் ஈடுபட்டவர்களுக்கானது. நடமாடும் நூலகங்கள், தொலைதூர கிராமங்களுக்கு அறிவை கொண்டு செல்லும் வாகனங்கள். எப்படியாயினும் நூலகம் என்பது நமக்கு ஒருவேளை உணவு போல அவற்றை தினமும்

0: நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது என் சார்ந்த கருத்தாக நான் நினைத்துக் கொள்கிறேன்.
1: அண்ணா, வள்ளுவர் சொல்வது போல கற்க படிக்கணும், கசடர கற்க கசடர, தவறில்லாமல் படிக்கணும். கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. அப்படி நம்ம நிற்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன? நூலகத்தில் சென்று படிப்பதன் மூலம் சொல்வளம் பெறுகிறது, மன அழுத்தம் குறைகிறது, தன்னம்பிக்கை வளர்கிறது, உலக அறிவு விரைவாக கிடைக்கிறது, விரிவடைகிறது. என்ன சரியா பாரதி?
2: சரிதான் மணி. டிஜிட்டல் யுகத்தில் நூலகம் இன்று கணினி மற்றும் இணையத்தின் வளர்ச்சியால் மின் நூலகங்கள் உருவாகியுள்ளன. ஆனால் கடையில் இருக்கும் அலைபேசியோ ஒரு நூலகமாக மாறியுள்ளது. ஆனாலும் காகித வாசனை வீசும் புத்தகங்களை நூலகத்தில் அமர்ந்து வாசிப்பதில் கிடைக்கும் சுகம் தனித்துவமானது. மாணவர்கள் பாட புத்தகங்களை தாண்டி பொது அறிவை வளர்த்து கொள்ள நூலகம் மிக அவசியம். இதையே திருவள்ளுவர் வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற குரலுக்கேற்ற மாணவர்கள் எவ்வளவு அதிகமாக வாசிக்கிறார்களோ அவ்வளவு உயர்வாக நூலகங்களை மாணவர்களுக்கு கிடைக்கும் ஒரு அறிவு தோட்டமாக விளங்குகிறது.
0: சரி, நூல்களை படித்தால் மட்டும் போதுமா? அந்த நூலகத்தை பராமரிப்பதும் நம்முடைய கடமைகளில் ஒன்றல்லவா? விளை நிலத்தை பராமரிக்காவிட்டால் அது தரிசாக போய்விடும். அதுபோல நூலகத்தில் நாம் செல்லாவிட்டால் நம் வாழ்க்கை தரிசாக சென்றுவிடும். நூலகத்தில் அமைதி காக்க வேண்டும். புத்தகங்களை சேதப்படுத்தக்கூடாது. படித்த புத்தகங்களை உரிய இடத்தில் வைக்க வேண்டும். இவ்வாறு போன்ற பல கடமை உணர்வுகளோடு நாம் நூலகத்தில் செயல்பட வேண்டும். ஒரு சமுதாயம் அறிவுள்ள சமுதாயமாக மாற நூலகங்களே அடித்தளம். வேலையில்லாத இளைஞர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக நூலகங்கள் களம் அமைத்துக் கொடுக்கின்றன. ஏழை மாணவர்களுக்கு நூலகம் என்பது ஒரு வரப்பிரசாதம். கற்பக விருட்ச மரம் போன்றது ஒரு நூலகம். கற்பக மரம் எப்படி தனக்கு கேட்டவையெல்லாம் தருகின்றனவோ அப்படி தன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அறக்கருத்துகளையும் எடுத்து தர வல்லமை கொண்டதுதான் ஒரு நூலகம்.
1: சரி, எனக்கு ஒரு கேள்வி. இன்றைய இணைய யுகத்தில் நூலகங்களுக்கு செல்ல வேண்டியதன் அவசியம்தான் என்ன?
2: அருமையான கேள்வி. இணையம் என்பது ஒரு தகவல் கடல், ஆனால் நூலகம் என்பது ஞானக்கடல். இணையத்தில் தேவையற்ற தகவல்கள் உங்கள் கவனத்தை சிதறடிக்கும், ஆனால் நூலகம் உங்களுக்குள் ஆழ்ந்த வாசிப்பை வழங்கும். இணையத்திற்கு தரவு கட்டணம் வேண்டும், ஆனால் நூலகத்திற்கு தாகம் இருந்தால் மட்டும் போதாதா?
0: மாணவர்களுக்கு பாட புத்தகங்களே சுமையாக இருக்கும் போது நூலகத்திற்கு சென்று படிக்க நேரம் இருக்குமா மணிமொழி?
1: அண்ணா, பாட புத்தகம் என்பது தேர்வுக்காக, நூலக புத்தகம் என்பது வாழ்வுக்காக. பாட புத்தகத்தோடு நூலக புத்தகங்களையும் வாசிக்கும் மாணவனே ஐஏஎஸ் போன்ற உயரிய பதவிகளை அடைய முடியும். நூலகம் என்பது மாணவர்களுக்கு ஒரு அறிவு பூங்கா. அங்கே சென்றால் மன அழுத்தம் குறையுமே தவிர சுமையாகாது, ஆகாது, ஆகாது.
2: அப்படியே மணி, எந்த வகையான புத்தகங்களை முதலில் வாசிக்க தொடங்க வேண்டும்?
0: நான் சொல்லட்டுமா? அது உங்கள் ஆர்வத்தை பொறுத்தது. தொடக்கத்தில் கதைகள், வரலாறுகள் அல்லது சுயசரிதைகளை வாசிக்கலாம். பிறகு கொஞ்சம் ஆர்வம் அதிகரித்தவுடன் எட்டு அடுக்கில் மாளிகை கட்டி அதில் ஏட்டு அடுக்கை பார்க்க மறந்தாய் என்ற நிலை வரக்கூடாது. அதனால் முதலில் மிக எளிமையாக தொடங்கி அதற்கு பிறகு உங்களுக்கு பிடித்தமான ஒன்றிலிருந்து தொடங்கி மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல உலக இலக்கியங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே செல்லலாம். நூலகம் ஒரு மிகப்பெரிய கடலானது. அவற்றில் நீங்கள் கால் வைத்தால் போதும் அலைகள் தங்களை உள்ளே ஈர்த்து கொள்ளும்.
2: சரிதானே. நிலம் என்பது வெறும் மணல் அல்ல, அது உயிர் தரும் அன்னை. ஆனால் அந்த அன்னைக்கு கண் போன்றது அறிவு. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியிருக்கிறார். அந்த சட்டங்களை எங்கே படிப்பது? நூலகத்தில் தானே. நூலகம் என்பது அறிவின் சாரலம் மட்டுமல்ல, அது அடிமத்தனத்தை சுட்டெரிக்கும் அக்னி குஞ்சு.
1: ஆனா நூலகம் இன்னும் ஏழை மாணவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
0: அதுதான் உண்மை மணிமொழி. ஏழைக்கு அறிவு பசி அதிகம், ஆனா சாப்பாட்டு பசி ஹோட்டல் போலாம், அறிவு பசிக்கு நூலகம் தானே போகணும்.
1: ஆனா இன்று வாசிப்பு குறைந்து வருகிறதே, அதை பத்தி நாம யாரும் யோசிக்கிறது இல்லையாண்ணா?
0: காரணம் இருக்கு மணிமொழி. இப்போ எல்லாம் ஷார்ட்கட் யுகம். 3 மணி நேர சினிமாவையே 3 நிமிஷம் ரீல்ஸ்ல பாக்குறாங்க. அப்புறம் எப்படி 100 பக்கம் புத்தகத்தை படிப்பாங்க? கண்ணதாசன் பாட்டு எழுதினாரு, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார்கள். தூங்கி பொழுது

0: போக்குறவனுக்கு நிலம் தரிசாதான் இருக்கும். ஆனால் நூலகம் போடுறவனுக்கு அந்த நிலம் தங்கத்தை விளைவிக்கக்கூடிய நிலமாக மாறும்.
1: சரிதானே, வாசிப்பு என்பது வெறும் கண்களால் பார்ப்பதல்லண்ணே, அது மனதோடு பேசுவது என்று நான் பாடினேன். அந்த நிலத்தில் ஒரு சிறு நூலகம் இருந்தால் அதுவே சொர்க்க புத்தகங்கள். பேசாத மனிதர்கள், ஆனால் அவை காலத்தின் சாட்சிகள்.
2: அடடா, மிக சிறந்த விவாதம். இறுதியாக உங்களது கருத்து தான் என்ன?
0: என் கருத்து ஒன்னே ஒண்ணுதாம்மா. மரம் வளர்த்தா எப்படி மழை பெறுவோமோ அந்த மாதிரி நல்ல நூல்களை படிச்சா அறிவு பெறுவோம். நூலகம் ஒரு நிலம்னா நீங்க தான் அதில் உழவர்கள். ஒழுங்கா உழுதா எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். இதைதான் புத்தகத்தை புரட்டு உந்தன் புத்தியை தீட்டு திரட்டு என்கிறார்.

0: சக்தியை தீட்டு திரட்டு என்கிறார்.
1: சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் குழந்தைக்கு சேர்ப்பீர் அப்படின்ட்டு எல்லா திசைகளிலும் இருக்கும் அறிவை நூலகத்தில் சேர்ப்போம். அந்த நிலத்தில் விதைக்கும் அறிவை உலகுக்கு கொடுப்போம். மணிமொழி, உங்க கருத்து என்ன?
2: நூலகம் என்ற விதை நிலத்தில் நாம் வாசிப்பு என்னும் விதையை தூவோம், வெற்றியையும் ஞானத்தையும் அறுவடை செய்வோம். சரி, ஆனா இறுதியா நான் சொல்ல வர்றது, நூலகம் என்பது காலை இயந்திரம் போன்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவரோடு உங்களால் பேச முடியுமா? முடியும். நூலகத்தில் இருக்கும் திருக்குறள் வழியாக கவியரசு கண்ணதாசன் எழுதிய வரிகள் போல, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, 100 ஆண்டுகள் வாழ்ந்தவன் எங்கே என்ற கேள்விக்கு 100 நூல்கள் எழுதியவன் இங்கே என்ற சான்றுகளே போதும். மனித உடல் அடிந்துவிடும், ஆனால் அவன் எழுதிய புத்தகங்கள் நூலகத்தில் அடியாமல் வாழும் வாழும் வாழும். இந்த நிலத்தில் ஒருவன் விதைத்த அறிவு காலம் கடந்தும் அறுவடை செய்யப்படும் என்பதே உண்மை.
0: சரி சரி, கலந்துரையாடல் மிகச்சிறப்பாக நகர்கிறது. இறுதியாக நம் நேயர்களுக்கு நூலகங்களின் முக்கியத்துவம் குறித்து நீங்கள் கூற விரும்பும் செய்திதான் என்ன?
2: அண்ணா, அறிவே ஆற்றல். அந்த அறிவை நமக்குள் விதைக்கும் மாபெரும் நிலம்தான் நூலகம். உங்கள் அருகில் இருக்கும் நூலகத்திற்கு செல்லுங்கள், உங்கள் குழந்தைகளையும் அழைத்து செல்லுங்கள். ஒரு நல்ல புத்தகம் ஒரு சிறந்த நண்பனை போன்றது. வாசிப்போம், சிந்திப்போம், மேம்படுவோம்.
0: ஆஹா, மிக மிக அருமை. பாரதி, உங்களுடைய கருத்து?
1: வாசிப்பு என்பது வெறும் கண்களால் பார்ப்பதில்லைன்னு, அது ஒரு தவம். நீதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நீதி குறைந்தவர் காசுகள் தாரீர் என்று பாரதி சொன்னார். அறிவு தானம் தான் பெரிய தானம். அந்த தானத்தை வாரி வழங்கும் அமுதி சுரப்பி தான் நூலகம். புத்தகங்கள் என்பவை உறையும் அறிவு. அதனை நூலகத்தில் இருந்து எடுத்து பயன்படுத்தும் போது நம் எதிர்காலம் ஒளிமயமாகும். தொழில்நுட்பத்தை வாசிப்பிற்கு பயன்படுத்துவோம்.
0: இறுதியாக, இந்த விளை நிலத்தை நாம் எப்படி பாதுகாக்கப் போகிறோம்? ஊருக்கு ஒரு நூலகம் அமைய வேண்டும், வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை இருக்க வேண்டும், வாரத்திற்கு ஒரு புத்தகம் வாசிக்க வேண்டும். படிக்க தெரிந்த ஒருவன் படிக்காமல் இருப்பது படிக்க தெரியாதவனுக்கு சமம். எனவே நூலகம் என்னும் விளைநிலத்திற்கு அடிக்கடி செல்லுங்கள், அறிவை அறுவடை செய்யுங்கள். பாரதியின் வரிகளோடு முடிக்கிறோம்.
2: நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்குடன் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அத்தகைய ஞான செருக்கை நமக்கு தருவது நூலகம் மட்டுமே, நூலகம் மட்டுமே.
1: அன்பான நேயர்களே, நூலகங்கள் என்பவை வெறுமனே புத்தகங்கள் இருக்கும் இடமல்ல. அவை மனிதனை மனிதனாக மாற்றும் அறிவு கோயில்கள். வாசிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்வோம், நாட்டை உயர்த்துவோம்.
0: நன்றி, வணக்கம்.
3: இதுவரை நூலகம் அறிவை விதைக்கும் நிலம் குறித்த கலந்துரையாடல் கேட்டீர்கள்.

0: இளைய பாரதம் கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு ஜோனஸ் கர்ஸ்டோருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தினார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனை மங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமின்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் 2 கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பசுமை தீர்ப்பாயம் இன்று இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பல், அனுஷ் பஹுத்ரா ஆகியோர் 1 கோல் அடித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6

0: 4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ் மெக்சிகோவின் மிகுல் எங்கல் ரேஸ் வரேலா இணையை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டி மோலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21 தொடங்கி 27 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை செபக் டக்ராட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26 இரண்டாவது போட்டி 27 மூன்றாவது போட்டி 29 நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30 பெர்த்தில் நடைபெறுகின்றன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டை அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற பயிற்சி முகாம் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாண் விற்பனை குழு மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படுவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள்.
2: மனித நாகரிகத்தின் கடந்த காலத்தையும் வரலாற்று இயக்கங்களையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் அறிந்து கொள்ளும் வகையில் அருங்காட்சியகங்கள் திகழ்ந்து வருகின்றன. பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றினை பாதுகாத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேகரிப்பு, ஆய்வு, காட்சிப்படுத்துதல், கற்பித்தல் என்ற 4 வகையான செயல்முறைகளை கொண்டு அருங்காட்சியகங்கள் செயல்பட்டு வருகின்றன. வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000 மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் 100 பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். இந்த பயிற்சி முகாமை குறித்து அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு சரவணன் கூறும்போது,
3: சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகின்ற வேலூர் அருங்காட்சியகத்திலும் பயிற்சி முகாம் வழங்கப்பட்டு வருகிறது. இன்டர்ன்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற இந்த உள்ளக பயிற்சியானது கல்லூரி மாணவர்களுக்கும் பொதுமணித்துளிகள் அவர்களுக்கு இந்த உள்ளக பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த அருங்காட்சியக தினத்தின் நோக்கம் அருங்காட்சியகம் அனைவருக்குமான அருங்காட்சியகம், இது வந்து கலை பொக்கிஷங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது அருங்காட்சியகம் பெரும்பங்கு ஆற்றி வருகிறது. இது போன்றது இன்றைய தினம் நம்முடைய சிறப்பு விருந்தினராக வேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த அருங்காட்சியகம் வந்து புத்தோடு கேற்றி இந்த விழாவினை தொடங்கிவிட்டார்கள். அடுத்த 1 காலம் இந்த பயிற்சி முகாமானது பல்வேறு கல்லூரிகளுக்கு தொடர்ச்சியாக நடத்தப்படும்.
2: அருங்காட்சியக தினத்தையொட்டி நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவிகள் தங்கள் கருத்தை கூறும் பொழுது,
4: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாண் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் நாகப்பட்டினம் மற்றும் கீழ்வேளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படுவது குறித்து எமது நாகை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள்.
5: விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கவும் அவர்களின் வருவாயை பெருக்கவும் அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. உளுந்து சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாகை மாவட்டத்தில் அவர்கள் விளைவித்த உளுந்து விளைபொருளை மத்திய அரசின் நேஃபட் நிறுவனத்துடன் இணைந்து அரசு கொள்முதல் செய்ய உள்ளது. தற்போது உளுந்து குறைந்த விலையில் உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகள் நலன் கருதி மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 உளுந்து விலை ரூபாய் 78 என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. நாகப்பட்டினம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் கீழ்வேலூர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 350 மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசு

0: தானே வரப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டா அடங்கல், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசியுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சம்பந்தப்பட்ட வட்டார விவசாயிகள் மற்றும் அந்தந்த வட்டாரத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளர்களை அணுகி முன்னுரிமை அடிப்படையில் பதிவு செய்து கொள்ளலாம். எனவே ஒழுங்குமுறை விற்பனை கூட மூலமாக நாகப்பட்டினம், கீழ்வேளூர், திருப்பூண்டி ஆகிய மையங்களில் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளை விற்பனை கூட பொறுப்பாளர்கள் அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விளைபொருட்களை எடுத்துவர குறிப்பிடும் நாளில் மட்டுமே அலுவலகத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒரு ஹெக்டேர் சாகுபடி பரப்பிற்கு ஒரு கிலோ உளுந்து என்ற அளவில் கொள்முதல் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தங்களுடைய உளுந்தினை விற்பனை கூடங்களில் விற்பனை செய்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான தொகை உரிய வங்கி கணக்கில் உடனடியாக வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: குஜராத்தில் நடைபெற்ற ஆசிய பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் வேலூரைச் சேர்ந்த திரு அஜித் நாராயணன் 71 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள்.
2: கோட்டைகளின் நகரம் என்று அழைக்கப்படும் வேலூர் இப்பொழுது விளையாட்டுத் துறையில் சாதனைகளின் நகரமாக உருவெடுத்து வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பளுதூக்குதல், வலுதூக்குதல், கபடி, சிலம்பம் போன்ற பல்வேறு விளையாட்டுகளில் பங்கு பெற்று பல சாதனைகளை படைத்து வருகின்றனர். குறிப்பாக பளுதூக்கும் வீரர்கள் ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று மாவட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் தொடர்ந்து பெருமை சேர்த்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது சத்வாச்சாரி பகுதியைச் சேர்ந்த அஜித் நாராயணன் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விளையாட்டுகளில் பளுதூக்கும் போட்டிகளில் பங்கேற்று பல விருதுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார். தெற்கு ரயில்வேயில் பணியாற்றி வரும் இவர் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் கடந்த 11ஆம் தேதி முதல் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டியில் அஜித் நாராயணன் 71 கிலோ எடைப்பிரிவில் வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இது வெறும் பதக்கம் மட்டுமல்ல, சுமார் 27 ஆண்டுகள நீண்ட காத்திருப்பிற்கு பிறகு வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் சர்வதேச பளுதூக்கும் மேடையில் ஏறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் இனிவரும் காமன்வெல்த் மற்றும் ஏசியன் பளுதூக்கும் போட்டிகளிலும் 2028ஆம் ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று பதக்கம் வெல்வதே தனது லட்சியம் என்றும் அஜித் நாராயணன் கூறினார்.
3: ஏசியன் வெயிட் லிப்டிங் சாம்பியன்ஷிப்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இல்லாமல் 27 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வெயிட் லிஃப்டர் இருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருந்திருக்காங்க. ஸோ முதல் முறையாக வேலூரில் வந்து நான் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய காம்படிஷனில் வந்து காமன்வெல்த் கேம்ஸ், ஏசியன் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ் போன்ற போட்டிகளில் பங்கேற்று பதக்கம் வெல்வன் நம்புறேன். என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. தமிழ்நாடு வெயிட் லிப்டிங் அசோசியேஷன், இந்தியன் வெயிட் லிப்டிங் அசோசியேஷன், என்னை சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
4: முயற்சி இருந்தால் ஏதிலும் வெற்றி பெறலாம் என்பதற்கு அஜித் நாராயணனை ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் என்றால் அது மிகையாகாது.
5: சமூக வலைதள பதிவுகள். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். புல்லட் ரயில் திட்டத்தின் பணிகள் மும்பையில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ரயில்வே அமைச்சகம் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. OOSE என்ற திட்டமானது வெறும் கல்வி திட்டம் மட்டுமல்ல, இது ஒரு இயக்கம் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தங்கள் உண்மையான கல்வித்திறத்தை உயர்த்தும் சிறந்த வாய்ப்பாக இத்திட்டம் விளங்குவதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தலைவன் தலைவி படத்திற்காக சந்தோஷ் நாராயண் பாடியிருப்பது. உடன் பாடியிருக்கிறார் சுப்லாஷினி.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் தொந்தர் அண்டர் வண்டர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடா.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOLNIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 8:24:35. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. ஒலிக்கும் அடுத்த பாடல் டியூடு படத்திற்காக சாயா பியங்கர் ஜோனிட்டா காந்தி பாடியிருப்பது.

சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அளிக்கும் அடுத்த பாடல் தங்கலான் படத்திற்காக செந்தூரி விஷால் பாடியிருப்பது.

0: திரைக்காணத்தில் இனி பாரதிய சேனா.
1: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, சுவாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் 11:10. இப்போது கேட்கலாம் திரைகானம். தரிசனம் திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்.

அடுத்து இரு கோடுகள் திரைப்படத்துக்காக பி. சுசீலா ஜமுனா பாடிய பாடல், ஜமுனா ராணி.

0: அடுத்து மாட்டுக்கார வேலன் திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: ஒரு பக்கம் பார்க்கிறார் ஒரு கண்ணே.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: அடுத்து சிவந்தமன் திரைப்படத்துக்காக ஒலித்த குரலை மீண்டும்

குமரிக்கோட்டம் திரைப்பட்டுக்காக எல் ஈஸ்வரி குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: ஏய் கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா. இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம், அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா? பாடி என் கப்ப கிழங்க எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி பாண்டி அடி பாண்டி அடி பாண்டி என் கப்ப கிழங்க எங்க

தரிசனம் கிடைக்காதா, தரிசனம் கிடைக்காதா, என் மேல் கரிசனம் கிடையாதா.

0: கோயிலை கண்ணுக்குள் தீ வளர்த்தேன், உன் பூஜைக்கு நெஞ்சுக்குள் பூ வளர்த்தேன். வீதிகளில் வழிகிற துளிகளில் இவள் மனம் தினம் தினம் கரைகிற வரையிலும் கண்ணா.
1: தரிசனம்.

இது பெட்ரூம், இது விளக்கு, இது கட்டி, இது படுக்கை, இது தலகாணி, இது ஊதுவத்தி, நீ பொண்ணு நான் பையன்.

கண்டால் காதல் கொள்ளும் வண்டு ஆடிவரும் பாடிவரும் வாலிபனை போல் ஓடிவரும். தீராத விளையாட்டு பிள்ளை

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் ராகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

இந்நீராகும் நிகழ்ச்சியில் இதுவரை பண்டிட் குமார் கந்தர்வ அவர்களின் பாட்டு கேட்டோம். தொடர்ந்து இக்பால் பவுன் அவர்களின் கசல் ஆகியவை இடம்பெற்றது.

0: Pharmaceuticals, resilient public health systems, and advancing universal health coverage. Judges' Inquiry Committee investigating allegations concerning Justice Yashwant Verma submitted its report to Lok Sabha Speaker Om Birla yesterday at the Parliament House. The report will be laid in both Houses of Parliament in due course. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது
2: பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாள்.

0: ஹைதராபாத் ஓவர்ஹால் த டார்கெட் வித் லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ் இன் 19 ஓவர்ஸ். டுடே ராஜஸ்தான் ராயல்ஸ் வில் ஃபேஸ் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் இன் ஜெய்ப்பூர் அட் 7:30 PM. அண்ட் தட் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் நியூஸ் புலட்டின்.
1: நேரம் 5:10. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி ஒலிக்க இருப்பது புலரும் பொழுது.

ஒலித்தது கண்ணாத்தாள் என்ற படத்திற்காக இளையராஜா குழுவினர் பாடிய பாடல். இனி ஒலிக்க இருப்பது கந்தன் கருணை என்ற படத்திற்காக சிறுகழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.